வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு.

0: பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: ਹਰੇਕ ਫਰਾਈਡੇ 11:35 ਤੋਂ ਲੈ ਕੇ 1:30 ਤੱਕ ਹਰਪਾਲ ਸਿੰਘ ਪਾਲ ਦੇ ਨਾਲ 104.6 ਪਲੈਨਟ FM ਦੇ ਉੱਤੇ ਸੁਣਨਾ ਨੀ ਭੁੱਲਣਾ ਸਾਂਝ ਦਿਲਾਂ ਦੀ।

0: They can't take it with them when they go. Hey, hey, hey, you come into this world with nothing. You take nothing away but one suit. Who know you might be if you're a lady. You take away one dress, I'm talking about one black dress. Eat a black suit. That's all you're gonna take out this world. You should wake up. People should wake up and learn. Hey, hey. All right, thank you. That's so true. Thank you for your hands, the sound of your hands ringing in my ears. I enjoy playing to people because I love people so. The whole world should be like that. Be a beautiful world to live in. People just understand, give each other just a little love instead of fighting among each other all the time. We only passing through, we should live in peace. That's the way I see the side of life. But you don't find too many like that. It's a shame, but what can you do?
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: செய்திகளில் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: இதய துடிப்புகளை அலைகளாக தவழ்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சி